0: யாரோ யோனோ, யாரோ யோனோ, யாரோ யோனோ.
1: ஆஹா, சுபோதயா, சுபோதயா பிரீத்திய ஸ்நேகிதரே. நமஸ்கார், நமஸ்கார், நமஸ்கார். கேள்தா இதுரா வேணு துணி துணாதி பாயிண்ட் ஃபோர் எஃப்எம் KLE கனசு பெளகாவிய மொட்ட முதல ரேடியோ கேந்திர. நிமோதுக்கு நான் மஞ்சுநாத் பை. ஆத்மீய ஸ்நேகிதரே, சுப குருவாரக்கு பாதார்பணி மாளிதவ. இது நிமோந்திக்கு நாவு கன்னட சித்திரரங்கத அந்தாட்சரி. எஸ் நீவு கேள்தா இதுரா பெளகாவிய மொட்ட முதல ரேடியோ கேந்திர வேணு துவனி ஏதோ 90.4 FM KLE கனசு. நிமோந்திக்கு நாவு ஸ்பெஷல் அந்தாட்சரி.